பாசுபதவம் படைதவனோ ஆக்ரஹதொழு எதுராதோ அரிகளும் நிகிரகிசோ விய